சியாலாம் சவுத்தர்லாரானா கும்பகர்ண சோழ தாய் பாத்தா குப்த ஜாலே பகவான் லக்ஷ்மன் மனே பிரபுசி அசகராவா நீ பா